கலந்து உருவாக்கப்பட்டதுதான் இறைச்சட்டம், இறைவாக்குகள். இதனால்தான் பவுலடியார் கிறிஸ்துதான் திருச்சட்டத்தின் நிறைவு என்று ரோமியருக்கு எழுதிய கடிதம் 10:4 கூறுகிறார். மானுட சட்டங்களால் மீட்பு இல்லை என்று கூறும் தூய பவுல் அதற்கு மாற்றாக இயேசுவைத்தான் அடையாளம் காட்டுகிறார். மனிதத்திற்கும் மனிதநேயத்திற்கும் இயற்கை சட்டத்திற்கும் இறைவனுக்கும் எதிராக உள்ள அத்தனை சட்டங்களும் மறு ஆய்வுக்குட்படுத்தப்பட வேண்டும். காலத்திற்கும் கடவுளுக்கும் ஏற்ற சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும். அவை இறை சட்டங்களுக்கும் இறைவாக்குகளுக்கும் இயற்கை சட்டங்களுக்கும் விளக்க உரைகளாக அமைய வேண்டும். அப்போதுதான் திருச்சட்டமும் இறைவாக்குகளும் இயேசு விரும்பியபடி நிறைவேறும். கிறிஸ்து இயேசுவிலே பிரியமானவர்களே, இதை ஆழமாக உணர்ந்து கொள்ளுவோம். ஆண்டவருடைய வார்த்தைகளில் நம்பிக்கை கொண்டவர்களாக எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்வை அமைத்துக் கொள்ளுவோம், வாழ்வு பெறுவோம். அந்த வாழ்வை பிறரோடு பகிர்ந்து கொள்ள இன்றே புறப்படுவோம்.

இந்த ஆனந்தத்துக்கு காரணம் பொக்கிஷ புதன் அப்படிங்கிற இந்த நாள் தான். வணக்கம், வந்தனம், வந்திருக்கேன், நமஸ்கார். மலரும் சக்தி நிகழ்ச்சி தொகுத்து வழங்கிய அதிதிக்கு கோடான கோடி நன்றிகள். இது வணக்கம் தாயகம். நேரம் 6 மணி 1 நிமிடம்.

அதாகப்பட்டது மகாஜனங்களே, சந்தோஷமா இருக்கீங்களா? உங்களை தான் கேக்குறேன், சந்தோஷமா இருக்கீங்களா? இப்போ இந்த கேள்வி நான் கேட்கும் போது டக்குன்னு நீங்க என்ன சொன்னீங்க, என்ன சொல்லணும்னு நினைச்சீங்களோ அதை எனக்கு வாட்ஸ்அப்ல மறக்காம அனுப்பி வைக்கணும். குட்டீஸா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் வணக்கம் தாயகம் நிகழ்ச்சியை இந்த டைம்ல கேட்கக்கூடிய நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா அப்படின்னு நான் கேட்டா என்ன சொல்லுவீங்க, அதை எனக்கு உடனே வாட்ஸ்அப்ல அனுப்பி வைங்க, சரியா? இப்போ பெரும்பாலானவங்க நம்ம இப்படி ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னா எதிரில் இருக்கவங்க கிட்ட இருந்து வரக்கூடிய பதில் என்ன தெரியுமா? என்ன வாழ்க்கடா இது, அப்படிதான் அந்த மாதிரிதான் எங்களுடைய டோனும் இருக்கும் இல்லையா? ஏழை பணக்காரனை பார்த்தும் பணக்காரன் ஏழையை பார்த்தும் சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்னு மாறி மாறி நினைச்சுக்கிறாங்க தெரியுமா? அடுத்தவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பொன் பொருள் பணம் இதை வச்சுதான் மற்றவங்க தீர்மானிக்கிறாங்க. சோ மற்றவங்க கிட்ட இருக்கக்கூடிய பொன் பொருள் பணம் நம்ம கிட்ட வந்துட்டான், நாம சந்தோஷமா இருப்போமா? உண்மையிலேயே சந்தோஷம் எங்க இருந்து வருதுன்னு ஆழ்ந்து நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா சந்தோஷமா இருக்கணும்னு நம்ம நினைக்கக்கூடிய அந்த எண்ணத்தில் தான் நமக்கான சந்தோஷம் இருக்கிறது. ஒரு விஷயத்துல ஒரு சம்பவத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்க்க தெரிந்த நமக்கு அதுல இருக்கிற சின்ன சின்ன சந்தோஷங்களை பார்க்கறதுக்கு முடியறதே இல்லை. ஏன்னா அதுதான் நமக்கான பழக்கமாவே இருக்கு. கவலைக்கான காரணங்களே நம்ம தேடி தேடி கவலைப்பட்டுட்டு இருக்கத விட சந்தோஷமா இருக்கணும்னு ஒருத்தர் நினைக்கிறது பேராசையே கிடையாது. மத்தவங்க நிம்மதியை கெடுத்து சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறது தானே முற்றிலும் தவறு. அதனால இன்னைக்கு ஜூன் மாதம் 10th, 2026 புதன்கிழமை, இன்னையிலிருந்து ஒவ்வொரு நாளுமே விடியும் போது நான் இன்னைக்கு சந்தோஷமா இருக்க போறேன், இன்னைக்கு நான்

0: America, America has a problem.
1: நாசமச்சான் திரைப்படத்துக்காக இடம்பெற்ற பாடல் தேவாவின் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா பாடலை பாடியிருந்தாங்க.
2: டெய்லி நாங்க சாப்பிடுற உணவுல பழங்கள், காய்கறிகள், கீரைகள், முழு தானியங்கள் இதையெல்லாம் சரிசமமா திட்டமிட்டு எடுத்துக்கொள்ளணும். ஆரோக்கியமான உணவுதான் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துது.
3: வழங்கியது வணக்கம் தாயகம்.
1: இப்போ நாங்க காகில்ஸுக்கு போனா ஒரு காரை வெல்லலாம் அப்படின்றது சந்தோஷமான ஒரு விஷயம். காகில்ஸ் ஃபுட் சிட்டியை பொறுத்தவரையில் நீங்கள் இப்போ அங்க போயிட்டு தெரிவு செய்யப்பட்ட மூன்று பிராண்ட்கள்ல 2500 அல்லாவிட்டால் அதற்கு மேல நீங்க பொருட்களை கொள்வனவு செய்தீங்கன்னு சொன்னா நீங்களும் இந்த குழுக்களில் சேர்த்து கொள்ளப்படுவீங்க. அந்த அடிப்படையில் ஒரு பிராண்ட் நியூ 50 லட்சம் ரூபாய் பெறுமதியான கார் ஒன்றை வெல்வதற்கான வாய்ப்பை இப்பொழுது உங்களுக்கு காகில்ஸ் ஃபுட் சிட்டி தருகிறது.
4: 2500 ரூபாய்க்கு காரா?
1: ஆமா,
5: சகலவிதத்திலும் SLT Mobitel Home 4G சகல விதத்திலும் செட்.
6: வழியிலே நின்று போகாமல் வாழ்க்கையில் முன்னே செல்ல வேண்டுமா? அப்படி என்றால் நம்பிக்கையின் சக்தி எக்ஸைட் பேட்டரி, நீடித்த திறன், உலகத்தர நம்பிக்கை மற்றும் நாடளாவிய சேவை. எக்ஸைட் பேட்டரி, சக்தி தரும் நம்பிக்கை.
7: ஒரு என்ஜினியராக பணத்தை விட தரமே என் பொறுப்பு. நவீன தொழில்நுட்பத்துடன் கலப்படம் இல்லாத 100% தூய இரும்பினால் நம் நாட்டில் தயாரிக்கப்படும் மெல்வா RB500 தரத்திலான மெல்வா QST ரீபார்ஸை நான் நம்பிக்கையுடன் பரிந்துரைக்கிறேன். மெல்வா, இலங்கையின் முதல் தர வலிமை, நம் பெருமை.
4: வணக்கம் தாயகம் நிகழ்ச்சி கேட்கக்கூடிய நீங்க இன்னைக்கே கோடீஸ்வரராக மாறலாம். இன்னைக்கு மட்டும் இல்ல, நாளைக்கு, நாளை மறுதினம், இந்த வாரம் முழுக்க, மாசம் முழுக்க, வருஷம் முழுக்க கோடீஸ்வரராக மாறணும்னு சொன்னா கோவி சித்தல் லாட்டரி டிக்கெட் வாங்குங்க. 40 ரூபாவுக்கு 6 கோடி ரூபாயிலிருந்து ஆரம்பிக்கப்படக்கூடிய சூப்பரான பண பரிசுகள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு NLB கோவி சித்தல் லாட்டரி டிக்கெட்ல.

0: சேர்க்க சேர்க்கப்பே
1: கொள்வனவு செய்து ரூபாய் 5 மில்லியன் பெறுமதியான BAW எலக்ட்ரிக் கார் ஒன்றினை வெல்லுங்கள். காகில் ஸ்புட்னிக்
2: லக்க சார்ஜ் செஞ்சுங்களா?
3: உங்களுக்கு விசாரா?
2: யாருமே லக்க சார்ஜ் செய்யல போல.
4: என்ன சொன்னீங்க சார்?
2: லக்க சார்ஜ் செய்யறது எப்படின்னு தெரியுமா?
5: வளர்ச்சி தொடர்பாக நீங்க நிச்சயமாக அவதானமாகவே இருந்தாகணும். அந்த அடிப்படையில் இப்பொழுது உங்களுக்காகவே நாங்க்ரோஃபோ HMO கிடைக்கிறது. நாலாவது ரீதியில் அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் உங்கள் பிள்ளைகளினுடைய எதிர்காலத்துக்கு பெரிய ஒரு அத்திவாரமாக இருக்கும். எனவே நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நாங்க்ரோஃபோ HMO வழங்குங்கள்.
6: அதிகபட்ச பாதுகாப்பு உங்கள் நிலையான வைப்புகளுக்கு கமர்ஷியல் வங்கியிடமிருந்து. குறுகிய மற்றும் நீண்ட கால நிலையான வைப்புகளுக்கு 11% வரையான வட்டி வீதங்கள். கம்பேங்க் டிஜிட்டல் அல்லது பிளாஷ் ஆப் மூலம் முதலீடு செய்து இன்னும் அதிகமாக சேமித்திடுங்கள். 500,000 ரூபாய் அல்லது அதற்கு மேற்பட்ட தொகையுடன் ஆரம்பித்து உங்கள் சேமிப்பின் வளர்ச்சியை காணுங்கள்.
7: இலங்கையின் முன்னணி வணிக நிறுவனமான மெல்வா தரத்திற்கும் நம்பிக்கைக்கும் பெயராக கடந்த 2 தசாப்தங்களுக்கு மேலாக நாட்டின் வளர்ச்சிக்கு பங்களித்து வருகிறது. காலத்திற்கேற்ப நவீன தரத்திலான உறுதியான தயாரிப்புகளை வழங்கும் மெல்வா நிறுவனத்தின் புதிய வலிமையான கூட்டணி மெல்வா வெல்டிங் எலக்ட்ரோட். அதிக அழுத்தத்தையும் பாரத்தையும் தாங்கும் வலிமை, சிறிய மற்றும் நடுத்தர இரும்பிலான கட்டிடங்கள், மெட்டல் பர்னிச்சர், டேங்க்ஸ், ஸ்டோரேஜ் ரேக்ஸ் என அனைத்துக்கும் உறுதியான வெல்டிங் ஜாயின்ஸ். மெல்வா, இலங்கையின் முதல் தர வலிமை நம் பெருமை.
5: வனிதா, காகில்ஸ்ல கார் வாங்குறது எப்படின்னு சொல்லி சொல்றேன்னு சொன்னோம் இல்லையா?
3: ஆமா,
5: சொல்லிடுவோமா?
3: நீங்க டாய்ஸ் செக்ஷனுக்கு போயிட்டு வாங்குங்க எல்லாம் சொல்ல மாட்டீங்களா? எனக்கு இன்னும் டவுட்டாவே இருக்கு. இந்த ஏப்ரல் ஃபூல் மாதிரி ஜூன் 10th ஃபூல் மாத்திரீங்க?
5: அதெல்லாம் கிடையாது. இது வந்து நாங்க சொன்னதுதான். 50 லட்சம் ரூபாய் பெருமதியான ஒரு அட்டகாசமான ஒரு கார் இருக்கு. காகில்ஸ் ஃபுட் சிட்டிக்கு போயிட்டு தெரிவு செய்யப்பட்ட 3 பிராண்ட்ல 2,500 ரூபாய்க்கு நீங்க பொருள் வாங்கணும். 2,500 ரூபாய் இல்லாட்டி அதுக்கு மேல பொருள் வாங்கினா உங்களோட பில்லிலே ஒரு கோட் உண்டு வரும். அந்த கோடை நாங்க சொல்ற நம்பருக்கு SMS அனுப்பணுமா? ஓகே, தெளிவா புரிஞ்சு கொள்ளணும். SMS அனுப்பணும். SMS வர வாட்ஸ்அப் வர எங்களுடைய ஆக்களுக்கு இப்ப வாட்ஸ்அப் எது SMS ஒரு பிரச்சனை இருக்கு. சரியா?
3: நான் சொல்றேன் கொஞ்சம் இருங்க. இப்ப 2,500 ரூபாய்க்கு நம்ம காகில்ஸ்க்கு போயிட்டு செலக்ட் பண்ணப்பட்ட பிராண்ட்ஸ்ல 3 திங்ஸ் இருக்கணும். இருக்கிற மாதிரி பில் 2,500 ரூபாய் இல்ல அதுக்கு மேல வாங்கணும். அந்த பில் தரும் போது ஒரு கோட் நம்பர் தருவாங்க.
5: ஆமா, பில்ல இருக்கும்.
3: அந்த கோட் நம்பர் SMS அனுப்பணும்.
5: SMS அனுப்பணும்.
3: நார்மல் டெக்ஸ்டா அனுப்பணும்?
5: நார்மல் டெக்ஸ்டா SMS அனுப்பணும். சைஃபர் 777-181-181 இந்த நம்பருக்கு அனுப்பணும்.
3: சைஃபர் 777-181-181
8: அவ்வளவுதான். கார் வீட்டுக்கு.
6: பலம் மிக்க நிறுவனத்தில் அறிவார்ந்த முதலீடு. 400 நாட்கள் மூத்த பிரஜைகளின் நிலையான வைப்புகளுக்கு 11.79% ஈடிணையற்ற வட்டி. LB நிலையான வைப்புகள். Fitch ரேட்டிங் A-LK அவுட்லுக் ஸ்டேபிள் உரிமம் பெற்ற நிதி நிறுவனம்.
9: ஊரெல்லாம் ஒரே பாட்டு. சக்தியின் பொக்கிஷப்புதன்.

0: அவசரப்பட தேவைக்காக அங்கும் இங்கும் உங்கள் தங்க நகைகளை அடகு வைக்க வேண்டாம்.
1: அதிகபட்ச பாதுகாப்பு, உயர்ந்த மதிப்பீடு, அத்துடன் ஒரு வீதம் குறைந்த வட்டி.
2: இப்போது மட்டுமே
3: வரலாற்றில் 62 கோடிக்கும் அதிகமான மிகப்பெரிய பணப்பரிசை வழங்கிய நாளுக்கு நாள் அதிகரிக்கும் கோடி பத்தி பணப்பரிசு பொதியினை வெல்லும் அடுத்த வெற்றியாளர் நீங்களே. கப்ருக்கு டிக்கெட்டினை அதிகம் அதிகமாக கொள்வனவு செய்யுங்கள். வாழ்க்கைக்கு ஒளியூட்டும் அபிமிருத்தி லோத்தர்.
4: தொழிற்பயிற்சி நிலையங்கள் இளைஞர்களின் திறன் மேம்பாடு, வேலைவாய்ப்பு உருவாக்கம் மற்றும் சமூக முன்னேற்றத்திற்கு அத்தியாவசியமானவையாகும். இவை இளைஞர்களுக்கு தொழில்நுட்ப மற்றும் கைவினை திறன்களை வழங்கி வேலைவாய்ப்புக்கு தயாராக்குகின்றது. இவ்வாறு இருக்கையில் அம்பாரி மாவட்டம் நாவிதன்வெளி பிரதேச செயலகத்துக்குட்பட்ட சவளக்கடை பகுதியில் இளைஞர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட தொழிற்பயிற்சி நிலையம் தற்போது இடைநடுவில் கைவிடப்பட்டுள்ளது. 2016 அப்போதைய அரசாங்கத்தினால் இந்த நிலையம் ஆரம்பிக்கப்பட்டு பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளன. தற்போது குறித்த நிலையம் பாலடைந்த நிலையில் கால்நடைகளின் தங்குமிடமாக காணப்படுவதாக அப்பகுதி மக்கள் கவலை வெளியிடுகின்றனர். குறித்த பயிற்சி நிலையத்தினை மீண்டும் நடைமுறைப்படுத்தினால் தொழில் வாய்ப்பில்லாமல் சிரமப்படும் இளைஞர்கள் மற்றும் உயர்கல்வி வாய்ப்பினை தவறவிடும் மாணவர்கள், சுயதொழில் முயற்சியாளர்கள் என பலரும் இதன் மூலம் பயனடைவதாக அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். கடந்த சில வருடங்களுக்கு முன்பு இந்த செயற்திட்டம் மீள ஆரம்பிக்க ஆயத்தங்கள் நடைபெற்ற நிலையிலும் மீண்டும் கைவிடப்பட்டது. குறித்த தொழிற்பயிற்சி நிலையத்தை மீண்டும் ஆரம்பித்து தருமாறு அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர்.
5: அம்பாறை மாவட்டத்திலே நாவிதமலி பிரதேசத்தில் சவளக்கடை கிராமத்திலே அமைக்கப்பட்டிருக்கின்ற தொழிற்பயிற்சி அதிகார சபை என்ற பெயரில் அறிவிக்கப்பட்டு இளைஞர்களுக்காக தொழிற்பயிற்சி வழங்குவதற்காக அமைக்கப்பட்ட அதை நான் நினைக்கின்ற 2016 பல கோடி பெறுமதியான அந்த கட்டிடம் தற்பொழுது முழுத்தியாகாமல் இடநிறுத்தப்பட்டிருக்கின்றது. முழுத்தியாகாத அந்த கட்டிட பகுதியிலே பல மாடுகள் படுக்கின்ற இடமாகவும் அநியாயமாக அந்த இரும்புகள் எல்லாம் கேடரெல்லாம் மறந்தித்து போகின்ற அளவுக்கு இருக்கின்றது. எனவே இதை கிளீன் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் திட்டத்தின் ஊடாக இதை மீண்டும் புனரமைப்பித்து அமைத்து தந்தால் உங்கள் இளைஞர்கள் தொழிற்பயிற்சி அதிகார சபையில் நிறைய பயிற்சிகளையும் கருத்தரங்களையும் கற்றுக்கொள்ளக்கூடியவாயிருக்கும். எனவே இந்த அரசாங்கம் இதை மிக அழகா செய்து தரும் என்று நம்புகின்றோம். அரசாங்கத்தில் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. எனவே இந்த திட்டத்தை வெற்றிகரமாக பூர்த்தியாகினால் உங்கள் இளைஞர்களும் யுவதிகளும் பயிற்சி வழங்குவதற்கு சாதகமாக அமையும் என நான் நம்புகின்றேன். அரசாங்கம் நிச்சயமாக இது செய்து தரும் என்று நான் நம்புகின்றேன்.
4: பொதுவாக தொழிற்பயிற்சி நிலையங்களினால் நாட்டில் திறமையான மனிதவளம் உருவாக்கப்பட்டு உற்பத்தி திறன் மற்றும் பொருளாதாரம் மேம்படுகின்றன. எனவே அம்பாறை மாவட்டம் நாவிதன்வெளி பிரதேச செயலகத்துக்குட்பட்ட சவளக்கடை பகுதி மக்களின் இந்த கோரிக்கை நிறைவேறும் வரையில் மக்கள் குரல் தொடர்ந்தும்
6: அனைவருக்கும் கரம் தந்த, பயணத்திற்கு உறுதிக்கரம் தந்த, நாட்டிற்கு உயர்ந்த 30 வருட விசேடத்துவத்தின் பெருமிதம் பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன்.

இந்த சுத்தம் இசைத்தட்டிலிருந்து பாடல் அளித்தது உங்களுக்காக உங்கள் கிருபிணைய வானொலியினூடாக. நாங்கள் எப்பொழுதுமே தேவன் எங்களோடு இருக்கும்படியாக நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்து கொடுக்க வேண்டும். உன்னத தேவன் நம்மோடு இருந்தால் நாம் நிச்சயமாக பயப்பட தேவையில்லை. அவர் இருக்கும்படியாக நம்முடைய வாழ்க்கை இருக்கின்றதா என்றுதான் நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, நாங்கள் எப்பொழுதுமே தேவனை சார்ந்து வாழ்கின்ற தேவ பிள்ளைகளாக இருக்க வேண்டும். தேவனை எங்களுக்கு பெல்லனாக இருக்க வேண்டும். அவருடைய மறைவில் நாங்கள் வாழ்கின்ற பொழுது எங்களை யாராலும் தொட முடியாது. ஆகவே நானும் நீங்களும் எப்பொழுதும் தேவனுக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ்ந்து அவர் எங்களோடு இருக்கும்படியாக எங்களுடைய இருதயத்தை நாங்கள் தேவனுக்காக விட்டுக் கொடுப்போம். இணைந்திருங்கள் உங்களுக்கு வினய வானொலியினோட உங்களுக்காக அடுத்த பாடல் இல்மாய்மை இசைத்தட்டிலிருந்து ஒலிக்கின்றது.